0: Mariska Rache.
1: Ouais. Ah non, c'est
2: l'épidémie
0: d'aération.
3: L'épidémie
0: d'aération,
3: c'est
0: ça. Alors,
3: c'est
4: هذا اللي في لا بيت هذا الجوار قاز عرفتي شنو هو هذاك الكيس
0: هذاك اللي كيجي ليا
4: لا هذاك